0: this and pays respect to the people of the Woiwurrung and Boonwurrung language groups of the Eastern Kulin Nations on whose unceded lands the Sin Studios stand. Sin would also like to extend this respect to the traditional custodians and peoples of the lands and waters our content reaches. It always was and always will be Aboriginal land.
1: இந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடம் ஆஸ்திரேலிய பழங்குடியின மக்களுக்கே உரித்தானது என்பதை உறுதியளிக்கின்றோம். நாம் அவர்களை தலை வணங்குகின்றோம்.
2: இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry.
3: வணக்கம். இந்த தமிழன் மேல்வே நான் யூ ஆர் ஜாயின் பை யுவர் ஹோஸ்ட் திரவணி அண்ட்
4: வர்ஷினி.
3: அண்ட் ரெண்டு வேற பசங்க இருக்காங்க, அவங்கள அப்போ அப்புறமா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம்.
4: இன்னைக்கோட
3: ஷோ வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்டர்வியூவோட நாங்கள் வரோங்க. டூ பீப்புள் ஹூ வி நெவர் தாட் வுட் மீட் அண்ட் இன்டர்வியூ இன் அவர் லைஃப் டைம்.
4: Am
3: I right, Roshini?
4: Yeah.
3: You will get to know who they are. நாங்கள் இப்போ ஸ்பாயில் பண்ண மாட்டோம், பட் ஐ ரியலி ஹோப் தட் யூ கைஸ் ஸ்டே லாங் ஃபார் தி என்டையர் ஷோ, பிகாஸ் இட்ஸ் கோன் பி வெரி வெரி வெரி interesting to hear some people's perspectives that you may have not have thought of before as well.
4: Yeah.
3: So I hope you enjoy, as usual, our socials are...
4: Yes. At Tamil in Melbourne underscore Sin.
3: Yes. And சில பல videos லாம் பார்த்துருப்பீங்க in the upcoming days, coming up to Sunday. And I hope you enjoy them. And we'll come up with some more stuff as well. But... This has been Tamil in Melbourne. We are going to get into some songs.
4: Yeah. Modal Padal is Sakara Nikra from Love O Love. Adukaprama independent a oru padal Ponvili sung by Pogan, Kaushal and Raku. Composition and lyrics by Pogan and Kaushal. Idu Tamil in Melbourne on Sin with Nanungal Varshini.
3: Matram Thiravani.

0: நீங்க கேட்டது அந்த பாடல் வந்து பொன்வழி, விச் இஸ் எ இண்டிபெண்டன்ட் சாங் sung by Pogan, Kaushal and Raku. And it is composed and written by Pogan and Kaushal. அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருந்தது வந்து சக்ரா நிக்கரா ஃப்ரம் த மூவி ஓ லவ் ஓ லவ், விச் ஹேஸ் பவிஷ், மிஸ்டர் தனுஷ் Nephew? Nephew?
1: Questionable.
0: Yeah. But we are going to get straight into our interview. Again, like I said, two of the most amazing humans. And I think I've fallen in love with them even more after this interview. So I hope you enjoy. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு எபிசோட் இல்லையா வசதி, நாங்கள் அப்படியே க்ரின் பண்ணிகிட்டே இருக்கோம் தி என்டையர் டைம். பட் சில டைம்ஸ் ஸ்டுடியோவில் வந்து சில மூமெண்ட்ஸ் இருக்கும், ஒரு பாட்டு கேட்க போகும்போது அடரா இந்த பாட்டு லைவாக கேட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்கும். அண்ட் டுடே வி ஆர் கோயிங் டு பி எக்ஸ்பீரியன்சிங் த சேம் ஃபீல் live of course from
1: for us
0: live for us of course and another person. But before we get on to the show, we thought we'll introduce these two humans, lovely humans, with them singing. So please take it away.
2: Solitaale

0: படத்துல அப்படி கேட்டோமோ, ஐயோ இது வேற வேற இருந்துச்சுங்க. தேங்க்யூ சோ சோ மச்.
1: அப்படியே போய் தூங்கிட்டு வர்றேன்,
0: அப்படியே தூங்கி வச்சுங்க. தேங்க்யூ. நீங்க இந்த ரெண்டு பாடல் கேட்டோடனே நீங்க கெஸ் பண்ணிடுவீங்க இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு.
1: கெஸ் பண்ணலாம், இப்ப சொல்றோம்.
0: பியூர் கூஸ்பம்ஸ் ரைட் ஹியர் ஆன் தமிழ் இன் மெல்பர்ன். வி ஹாவ் தி அமேசிங் playback icon who has recently celebrated 20 years in the Indian music industry. So, congrats for that.
1: Congratulations.
0: Mr. Ranjit Govind Avargal and the sensational child prodigy, the voice behind the classic Alangatti Malai from Tenali, Miss Sharanya Srinivas Avargal.
2: Thank you.
0: And of course, the two songs that they sang.
1: Yeah.
0: ஐயோ நான் அப்படியே ஃப்ளைங்ல இருக்கேன்.
2: நாங்கள்
0: அப்படியே கொஞ்சம் கிரவுண்டுக்கு வரோம், கெட் இன் டு பிஸ்னஸ் நோ. பட் வெல்கம் டு மெல்பர்னுங்க. இட் இஸ் பின் அ குவிக் டர்ன் அரவுண்ட் ஃபார் யூ கைஸ் கெட்டிங் ஆஃப் த ஃப்ளைட் அண்ட் நவ் யூஆர் ஹியர் வித் அஸ் இன் த ஸ்டுடியோ அண்ட் யூஆர் கெட்டிங் ரெடி ஃபார் த இவெண்ட் தட் யூ ஹியர் ஃபார், விச் இஸ் ஃபார் க்யூரேட்டிவ் வைப்ஸ் இசை எக்ஸ்பீரியன்ஸ் 3.0. ஸோ வெரி வெரி எக்ஸைட்டட் ஃபீல். வில் கெட் ஸ்ட்ரெயிட் இன்டு சார், நீங்க இப்ப ஆல்மோஸ்ட் வீவ் ஹர்ட் 4000 hours of stage time பண்ணிருக்கீங்களா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்?
2: Well, இருக்கலாம். I don't know. I honestly have no idea. But first, I just want to first thank Avani and Varshini. Thank you guys. Thank you so much for this beautiful opportunity, and also a big hi to all the listeners. Okay. And thank you for that lovely introduction, beautiful introduction. Really excited to be here. 4000 stage hours. Honestly, I don't know who's counting. Not me. I'm not. So yeah, could be yeah. Because enak nyavagam, I mean nenavu therinjilundhu I've been on stage, so okay. Yeah. So it's possible yeah,
0: true, but hopefully. But neriya challenges irko when coming up with live shows. Both of you would have experienced that, and specifically for a day like today nama pesitundho, weather changes has an effect on your amazing natural instruments, like we said, your vocal cords. So what is a physical or a vocal challenge that you would face when coming onto live performances?
3: First of all, ellarku vanakkam. Thank you, Avani and Varshini, for calling us and doing this. It's been so lovely. Netada Melbourne land panno, and neenga sonna mai weather changes are a part and parcel of our profession, because naanga nariya travel pandrom and ella adathilum weather vera vera mari irukum. Sala edathila mazhai peyum, sala edathila cold ah irukum, sala edathila bayangara hot and dry ah irukum. So yeah, we are kind of used to these challenges, but I think every place and everyone has a different kind of avarku vandu onnu othukalena enak adu othukalena illa enak okay ah irukum. So it's very subjective thing. Ipo na enna panuvena, I make sure I hydrate my voice very well, adu mattum da. I am prone to acid reflux, so adnala I'll avoid certain things like black coffee or anything like that just before the show. மற்றபடி இப்படி கோல்டாக, ஐ ஹாவ், நான் கோல்டெல்லாம் நிறைய சாப்பிடுவேன், அது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் ஃபார் அ லாட் ஆஃப் அதர் சிங்கர்ஸ் ஐ திங்க் தே அவாய்ட் தட். எனக்கு வந்து யூஸ்வலி ஐ டூ திஸ், ஐ லைக் டு டூ அ வார்ம் அப் பிஃபோர் அ ஷோ, ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸ்பெசிஃபிக்காக இது தான் பண்ணணும்னு கிடையாது, பிகாஸ் எவ்ரி ஒன் எல்லாருக்கும் அவங்களோட ஒரு இது இருக்குது. அண்ட் ஐ திங்க் ரஞ்சுவனா வில் ஹாவ் ஹிஸ் ஓன், அவருக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஸோ ஐ திங்க் ஐ வுட் லவ் டு லிசன் டு தட் ஆல்சோ.
2: ஸோ ஐ திங்க் யா, ஷீ இஸ் அப்சல்யூட்லி ரைட், பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி சப்ஜெக்டிவ். ஏன்னா லைக் ஐ ஆல்வேஸ் டெல் பீப்புள் தட் யூனோ, யுவர் வாய்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த most sensitive instruments, and but the best thing is you're always carrying it with you. You know, as being a vocalist, being a singer is the biggest blessing, because you don't have to go looking for your instrument, it's always with you. But that is also a reason why it's also one of the biggest challenges, because to keep it in the right place. And as much as weather and all these external conditions are a major influence, I think the biggest influence is the mind. You know, நிறைய அஃப்கோர்ஸ் இதெல்லாம் வெளியில் நடக்கும்போது வாய்ஸ் எஃபெக்ட் பண்ண முடியாது. இதை தாண்டி என்ன ரொம்ப எஃபெக்ட் பண்ணணும்னா, ஐயோ இதெல்லாம் நம்மளை எஃபெக்ட் பண்ணுதேங்கிற அந்த தாட்டு இஸ் ஈவன் மோர், ஐ வுட் சே, யூனோ, டேஞ்சரஸ் இன் தட் சென்ஸ். ஸோ அதையும் you have to keep your head in the right space, you know. So even I run a online school called Pallikoodam, the Pallikoodam, and we run a course called the Paattu Class. So here, there, I insist a lot. We talk so much on how to be mentally, you know, ready for. I think, of course, the mental and sort of stability is a must for anything we do. And it's not just for music. It kind of affects, but for singing especially, because because you're kind of using your instrument like that. So I think that is there. So weather is the challenge, but at the tandi, you know. Keeping your head in the right place and saying, it's okay, it's cool, it is what it is. I'll tell you one quick thing. I'm going to tell you about it. Now I'm a song from Kumki. Solitale Avakadala. This is the original song. I had a full nasal block. Innikku andha paatta keta, I don't know if people recognize. Enak, I can hear so much of my nasal tone in it. Okay. Like, ennoda voice mariye or certain point mele enakku feel agadhu because of the amount of block, nasal block I had. But interestingly, Iman called me on that very day that I had that thing, and he said, "Inikku nama record pannrom Prabhu Solomon sir's film," and I'm a big fan of Maina. So yeah. I knew that the next project that he was doing, I'm like, oh, I'm going to be part of it. Like, there's no way I'm saying no. I'm not giving him any excuses. I just landed up at the studio, and there it is, and it's a fantastic melody, like sitting there, you know. And Iman said, learn and sing. And I did not speak about my situation also. I'm like, okay, if Iman finds out that, you know, there's an issue with the tone, he'll tell me. So why do I tell him and put him? So I just went ahead and I sang the song. And of course, I got carried away by the song beyond a point. Adala irukkengirade enak maranduchu or point ku mele. But then, see, but I quote that as an example. So these issues are not necessarily a bad thing. You know, like, okay, inikku konjam voice ipdi irukku apdi irukku apdi dhaan irukum. Every little thing will affect your voice. But the point that we decide that, oh, yeah, voice ipdi dhaan irukkanum, that I feel is the bigger problem. Because I'm like, oh, ipdi illiye apdi aayiduchu en solli a lot of people get worried. Even a lot of learners who come, they are more like, you know, they all want to sound like their favorite singers, but you cannot. You can only sound like you. And that's the best thing, you know, you can just sound like you and you can still make every song beautiful. So that is, I feel, on nariye pesitan oru kelvi illaye enakku tho
0: neenga enga show la join pannunga, we like conversations like this.
2: So that's what I believe in.
0: Neenga mental and the health nu solradha illa and the mental challenges pathi
2: mental wellness, mental health.
0: So was there any point of time in your career, both of you can answer this, where that kind of started to overtake you? But neenga sonna mari unga voice romba natural than nama adu maathala mudiyadhu, like we can only do what we can do with what we have, right? But has there been any points of time where unga mental health or madri your voice ipdi da irukke or madri, do you get very agitated, or you know, have you gone to a very negative side of things because
4: and if
0: of
4: so
0: that?
4: How did you get yourself out of it?
0: Exactly. Yes.
2: Yeah, okay, so for me, yes, I have definitely, it has affected me because you know, this industry is one thing, and then your journey as an artist, it's a completely different thing. So lots of these questions keep coming and going, and mental health is definitely a big thing for, definitely for artists, because of the amount of ups and downs that they go through. Like today, you sing one song and suddenly you're like overnight star, you know. And I sometimes feel so sorry for some of these kids who are participating in reality shows, and the kind of trauma or you know, of course there are good things as well. I don't want to just portray just one side of it. The best side everybody knows, but I don't think the world knows so much about the other side. Engena avanga they have to cope with that kind of popularity, they have to cope overnight, they have to feel like superstars, but then are you a superstar? They don't know.
4: Have you taken the steps towards gaining that level of recognition?
2: Exactly,
4: because it's all overnight. Like, it's how do you grasp that?
2: You've literally been thrusted upon, and the title has been just handed over to you, you know. And then on the other hand, in the industry, people struggle for many, many years and still don't even get half of where you have gotten overnight, you know. And then after that, what happens? The next season starts and then you are gone, like you're a nobody. And then what happens? So there is so much of mental challenges for, I think, especially for artists. And I wouldn't deny that. Yes, that today, nobody pays her the cake. I don't know. It's because of my realization of what I've been through. And I think it's real. But I feel also the blessing for an artist is the art itself. Because I don't think you need a bigger healing than the beautiful art that lives inside you. And I think all this drama kind of actually takes your attention off that also. That is when this whole thing happens, I believe. And as an artist, of course, ungaloda art irukku, paattu irukku, neenga paadumbodhu, ellame ungalku oru, you do it for the joy of it, but then the whole world outside, you know, the illusion and the drama and all of that, konjam nammala vandu nama artla irundhu konjam disconnect eppo pannudho, appo dhaan you get, I feel, carried away. And then I think how to get back, I think the best thing is to drop the drama and then get back to your art and actually seek the true joy of actually doing the art. Not for what, really doesn't matter, mm-hmm. but just the simple act of soaking yourself into that pure divine energy, I think that's key. Adu panna mudinja, I think it's the best place to be.
0: Have you had any
3: definitely 100% so ana sonna madri the industry is full of ups and downs so namak adutha opportunity eppo varum nu theriyave theriyad that's a big question mark so enakku vandu I think when I was a kid I was a fairly confident romba I was very optimistic about lot of things and all that but industry vandadukku apparam I realized that there are a lot of challenges and சொன்ன மாதிரி ஓவர் நைட் ஃபேமாக இருக்கட்டும் வேர் யூ கெட் யுவர் நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் சம்டைம்ஸ் வாட் கேன் ஹேப்பன் இஸ் சம் ரெக்கார்டிங்ஸ் கேன் ஆல்சோ பி வெரி சேலஞ்சிங் இன் த சென்ஸ் தட் நம்ம ஒன்று யோசிப்போம் அவங்க வேறு யோசிப்பாங்க ஸோ யூ ஒன்ட் பி ஏபிள் டு மேட்ச் தியர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ப்ராபப்ளி அந்த டைமில் வந்து வென் ஐ ஸ்டார்டட் அவுட் ஐ வாஸ் வெரி ஓகே எல்லாம் பாட்டும் என் வாய்ஸில் வரும் பட் அதுவே ஒரு லேர்னிங் நம்ம வந்து ட்ராக் சிங்கராக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா தே வில் ப்ராபப்ளி ஃபைண்ட் யுவர் வாய்ஸ் டு பி அ லிட்டில் அப்பீலிங் டு பி யூஸ்ட் இன் மூவிஸ் ஸோ அந்த ரியலைசேஷன் வரத்துக்கே ஐ திங்க் இட் டுக் அ வெரி லாங் டைம் அண்ட் இன் பிட்வீன் ஐ வாஸ் ஹேவிங் அ லாட் ஆஃப் மென்டல் ப்ரெஷர் டு கைண்ட் ஆஃப் பி லைக் நோ ஐ ஹாவ் டு லைக் கெட் திஸ் டன் அண்ட் அட் ஒன் பாயிண்ட் ஐ திங்க் ஐ ஆல்சோ ஃபேஸ்ட் அ லாட் ஆஃப் சரி இந்த பாட்டு என் வாய்ஸில் வரப்போகிறது தான் நான் என்ன எதுக்கு ட்ரை பண்ண அந்த மாதிரி கூட ஐவ் கான் டு தட் எக்ஸ்ட்ரீம் ஆல்சோ எஸ்பெஷலி ப்ராப்ளி டியூரிங் த கோவிட் டைம் அண்ட் ஆல் பிகாஸ் அந்த டைமில் ஜென்ரலி ஐ திங்க் எவ்ரி ஒன்ஸ் மென்டல் ஹெல்த் வாஸ் டேக்கிங் அ பீட்டிங் பிகாஸ் ஆஃப் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் அஸ் பட் ஐ திங்க் வாட் அண்ணா சொன்ன மாதிரி வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் ட்ரூலி ஃபைண்ட் வாட் இஸ் வித்தின் யூ ஸோ எனக்கு வந்து ஆன் ஹைன்சைட் வென் ஐ திங்க் அபவுட் இட் யா இட் வாஸ் அ ஜேர்னி பட் becoming a little more spiritual helped me so adavadu like doing a lot of like spiritual na it doesn't even have to be you don't have to be religious in that sense you can probably try to find yourself in different ways adavadu ipo oru paattu paadnale you know you feel very calm like for me if I start singing a song that calms my mind or if I go to the gym that calms my mind so whatever works for you அந்த மாதிரி ஸோ எல்லாருக்குமே இப்போ வந்து இப்போ இருக்கிற உலகத்தில் வந்து நம்ம எல்லாருக்குமே வி ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் மென்டல் ஹெல்த் ஸ்ட்ரகிள்ஸ் யூனோ வி ஆர் நாட் ஆல் லைக் ஹாப்பி ஆஸ் வி போட்ரி ஆன் சோஷியல் மீடியா பட் ஹேவிங் செட் தட் ஐ திங்க் ஃபைண்டிங் சம்திங் தட் வில் ஆல்வேஸ் கீப் யுவர் மென்டல் வெல்பீயிங் இன் செக் அதாவது whether it's journaling, whether it's going to the gym, whether it is meeting your friends, all these things, in the way chinna chinna vishayam, I think all of them matter. And I think we're also getting kind of disconnected from seeking out true connections because of mobile phones. Number one, we become so addicted with social media and doom scrolling that it kind of, I mean, on hindsight, we realize that that also does affect our mental health. So as much as possible, adu vandu avlo pannama, engaging in real conversations with real people, that probably makes you live in the moment more, I feel.
4: Choosing so in the madri. Organic social lives instead of digital ones.
3: Yeah, that's probably how I'm seeing it. And of course, getting more spiritual and, you know, getting... So in the madri, I think it's a learning at the end of the day. Everyone has their own journey and you find out what works for you.
5: Okay, ஒரு பிரேக்கு அப்புறம் மறுபடியும் இன்டர்வியூக்குள்ள போயிடுவோம் The next song is காதல் என்னுள்ளே from நேரம் அதுக்கப்புறமா we have one of my favorites ஹே வெற்றிவேலா from படிக்காதவன்
0: ரெண்டு பாடலும் வந்து நம்ம ரஞ்சித் கோவிந்த்
5: சாரோட பாடல்
0: Yes. Hope you enjoyed. You heard some live music, yes. live singing. So back to, I guess, his playback
5: yes.
0: songs that we all love.
5: A nice set of discography.
0: Yeah.
5: Before we get back to the interview. Okay, the Tamil in Melbourne on Sin with Naan Ungal Varshini.
0: Matrim Thiravani.

0: பொண்ணு மூஞ்சியே சரியில்லை. மூஞ்சியா அது?
1: நீ மூஞ்சியா பார்த்த

0: வெல்கம் பேக் டு தமிழ் இன் மெல்பர்ன் ஆன் சென் வித் நான் உங்கள் வர்ஷினி
1: மற்றும் திரவணி.
0: நீங்க கேட்ட பாடல் ஃபர்ஸ்ட் வாஸ் காதல் என்னுள்ளே ஃப்ரம் நேரம், அண்ட் அதுக்கப்புறமா ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் ஹே வெற்றிவேலா ஃப்ரம் படிக்காதவன். அண்ட் நவ் வி வில் கெட் பேக் இன் டு தி இன்டர்வியூ அண்ட் வி வில் சி யூ சூன்.
1: Yeah, thank you so much for your responses. Definitely helps us to get a bit of an insight on you guys and how you kind of process. நீங்க சொன்ன மாதிரி நிறைய வாட்டி நம்ம அந்த குட் தான் பார்த்துட்டு இருக்கோம், பட் ஆக்சுவலா என்ன உங்க மைண்ட்ஸ்ல போயிட்டு இருக்கு, அதை எப்படி ஓவர் கம் பண்ண போகும்போதுன்னு, இட்ஸ் எ ஸ்லைஸ் ஆஃப் யுவர் லைஃப் ஐ கெஸ் தட் வி
2: ஜஸ்ட் அண்ட் தி திங் இஸ் சம்டைம்ஸ் வி டோன்ட் ஈவன் இப்போ வந்து சோஷியல் மீடியால நம்ம ஒன்னு போர்ட்ரே பண்றோம், நாட் ஜஸ்ட் அஸ் ஐ அம் சேயிங் எவ்ரி ஒன் இஸ் ஓன்லி லுக்கிங் அட் தி பெஸ்ட் சைடு. இவங்க எங்கெல்லாம் போயிருக்காங்களா, வாவ் தேர் ஹேவிங் ஃபன், பட் தே ப்ராபபிலி பி கோயிங் த்ரூ சோ மெனி இஷ்யூஸ். அது பாக்குறவங்களுக்கு தெரியாது. ஸோ ஐ திங்க் தட்ஸ் த ஹோல் பேன் இன் சோஷியல் மீடியா, தட் யூ நோ யூ ஸ்டார்ட் கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் அதர் பீப்புள். ஸோ அது எல்லாருக்கும் நடக்கிற விஷயம். ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் ப்ராபப்ளி யுவர் மென்டல் ஹெல்த் ஒரு ட்ரிகர் மாதிரி டு லாட் ஆஃப் பீப்புள். ஸோ ஐ திங்க் ரிடக்ஷன் ஆஃப் தட் அண்ட் என்கேஜிங் இன் மோர் ரியல் கான்வர்சேஷன்ஸ் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ஹெல்ப்.
1: For sure. Thank you. Do you want to get to the next question?
3: I mean, I think for me, I'll just go with one of my questions.
1: Go for it.
3: Okay. I think one of my questions is, I mean, after doing all these interviews this year, one of my favorite parts of it is meeting so many different people from so many different industries. And as a law student, I feel like me and my industry, like we all get very stuck in this bubble and we can't seem to think or in different ways or absorb different perspectives. And we think we know everything. But the second you think that, it's game over. And when only we think we know is about this much, like a grain of sand. And even then, it's not that much. But I think what I wanted to ask is, obviously, your journeys through this industry is been a long one, and I just wanted to know more about you, like how, like when you reflect on your journey, if you could offer us young ones any piece of advice for our listeners and for us in general, like what would you say is my question.
4: Okay, so thing, one thing that I really love about my journey is the fact that I started off as a chorus singer. Of course, I won a reality show. I mean, that was not a reality show back then. It was a talent show. You know? So I was, there was a show on television, probably the first of its kind in South India. I think in North, they had this Saregama, Zee Saregama, something they had. South, the first one was Bajaj Saptaswarangal or Colgate Saptaswarangal.
1: Oh, okay.
4: But Saptaswarangal was the name of the show. Yes. A.V. Ramanan sir used to host it, and Sun TV used to. It was on Sun Network. Cable na vandha pudusu. So I participated in that, and I won that. I won that competition. So it started off like that, and I caught a glimpse of what that public fame is all about.
3: Yeah.
4: And then I realized that that's got nothing to do with the industry, because nobody really notices these things from the industry. So it's one thing, like the outside thing. And then I started my career as a chorus singer. So I started from there, and I started doing choruses for all the big names. And of course, thanks to Mani Sharma sir, who picked me, and then he said, no, you got more potential than that. Just don't go and stand among those five, six people. Hide yourself. Come to the front. I want you to sing a song. Because I was always in this place where, like, I was trained in classical Carnatic music and things like that. ஆனா எப்பவுமே ஒரு பயம் இருந்தது, ஏன்னா ஃபிலிம் மியூசிக்கில் என்ன அவங்களுக்கு என்ன வேணும்னு நமக்கு தெரியாது. ஸோ அது தெரியாத வரைக்கும் ஐ வாஸ் நெவர் டூ கான்ஃபிடென்ட், அண்ட் ஐ ஆல்வேஸ் யூஸ் டு ஸ்டாண்ட் இன் த பேக், பிகாஸ் ஐ தாட் கோரஸ் வாஸ் அ கிரேட் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி டு நாட் டேக் டூ மச் ப்ரெஷர் பட் அப்சர்வ். Like, you know, just sit back and watch the whole game. So that was my strategy. So appadi dhaan pone, but thanks to Manish Sharma sir, he gave me all the needed confidence to step up, and he said, no, you can do much more.

0: வணக்கம், இது தமிழ் இன் மெல்பர்ன் ஆன் சேன் வித் நான் உங்கள் வர்ஷினி
1: மற்றும் திரவணி.
0: நீங்க கேட்ட பாடல் இப்போதைக்கு வாஸ் த வெட்டிங் சாங் ஃப்ரம் விஸ்வநாதன் சன்ஸ். அதுக்கப்புறமா நீங்க கேட்ட கொஞ்சம் சோகமான பாடல் உலரல் ஃப்ரம் குடும்பஸ்தன்.
1: எஸ், ஸோ வி ஹவ் டூ அதர் ஹியூமன்ஸ் இன் அவர் ஸ்டுடியோ. Human A has been
0: என்னமோ டெஸ்ட் சப்ஜெக்ட் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க.
1: சரி, ஓகே, I'll introduce them properly. Mr. Dinakar திரும்பி நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. எல்லாரும் கேட்டு தட்டுங்க. யே, வெல்கம் பேக்.
2: வணக்கம் மக்களே, நன்றிகள் மீண்டும் என்னை அழைத்தமைக்கு.
0: மீண்டும் மீண்டும்
1: மீண்டும் மீண்டும்
2: நன்றி சொல்றேன்.
1: Well, thank you ஹுங்க to come back to the show and to share your knowledge on as usual.
0: Yes,
1: lyrics. ஏனா நம்மளுடைய இன்ஹவுஸ்
0: மன்னன்,
1: லிரிக்ஸ் மன்னனா இருந்து என்ன சொல்வாங்க அந்த டயலாக், when they come, when a manner comes back to his land,
0: homecoming-ஆ
1: தெரியல ஏதோ ஒண்ணு, நான் உளறேன். இந்த பாட்டு கேட்டு நானே உளறேன்.
0: வெரி ஃபன்னி,
1: தேங்க் யூ.
2: பாட்டு உளறல்,
1: தட் இஸ் ஐ. என்ன பாட்டு இருக்கோ அதை நாங்க அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். And we also have another special guest in our studio. First time being in the studio, please welcome
0: Aparna.
1: Yay! Yay! So, Aparna is an up-and-coming photography student,
3: yes.
1: Can we say? Yes.
0: Yes.
1: She knows DSLRs.
0: She knows
1: us
0: a lot more than that.
1: She can help us.
0: Yes.
1: Yengler, new DOP, yeah?
3: Sure.
0: Oh. Yes. Yes. Finally.
1: Content.
0: Finally.
1: I know we need a DOP. ஏதோ ஒன்னு பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளவுதான்.
0: ஏதோ ஒன்னு.
2: இவனாலாம் வந்து அவங்க பேசாம அவங்க சித்திரம் பேசிட்டு இருந்துச்சு. இனிமே அவங்க பேசுவாங்கன்னு நினைக்கிறேன்.
0: இதுக்கு தான் வெயிட்டிங்.
1: So, இன்னைக்கு வந்து எப்படி சொல்றது, ஒரு கேட்ச் அப் செஷனா இருக்கும் நினைக்கிறேன். Because one, we have a new friend.
0: Yes.
1: And
0: a returning friend.
2: Old friend.
1: Okay. So we have a lot to talk about. முதல்ல நம்ம டீகோடர், நீங்க சொல்லுங்க. இந்த பாட்டு வந்து உளறல் நீங்க தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த பாட்டு கேட்க போகும்போதே நிறைய எல்லாரோட மைண்ட்ஸ்குள்ள போயிட்டு இருந்துச்சு.
2: பட் என்ன போயிட்டு இருந்துச்சு,
1: சோகமான பாட்டோட ஒரு மாதிரி ஒரு பர்சனோட ரியாலிட்டி அப்படியே ஃபிளாஷ் ஆயிட்டு வந்துட்டு இருந்துச்சு.
2: 5000 இன்கிரிமென்ட் பா.
1: ஆ, थैंक यू.
0: கரெக்ட்டா பாயிண்ட்
2: கொடுத்தாங்கல.
1: थैंक यू.
2: அதேதாங்க, பாட்டே அதான், அந்த பாட்டோட டைட்டிலே அதனால தான் உளறல்னு வச்சிருக்காங்க. ஒரு grown up man ஓட உளறல், சொசைட்டி அவனை இப்படி எல்லாம் மாத்துச்சு அப்படிங்கற மாதிரியான பாட்டு தான். இந்த சிச்சுவேஷன் வந்து அப்படி தான் இருக்கும். லைக் ஒரு நம்ம ஊர்ல, ஆக்சுவலா இந்தியாவில, தமிழ்நாட்டிலனு வச்சுக்கலாம், இந்தியாவிலனே வச்சுக்கலாம், மேபி மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டில் சொசைட்டி வந்து ஒரு grown up man, ஒரு ஃபேமிலி மேனை எப்படி பார்க்குது, எந்த மாதிரிலாம் இருக்கணும், எந்த மாதிரியான கட்டமைப்புக்குள்ளெல்லாம் அவன் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த படமே அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த கட்டமைப்பில் இல்லாத ஒரு குடும்பஸ்தனை இந்த சமூகம் எப்படி நடத்தும் அப்படின்றதுக்கான படமாக தான் அது இருந்துச்சு. இந்த லிரிக்ஸ் வந்து அந்த கட்டமைப்பில் இல்லாத ஒருத்தன் வந்து ஃபீல் பண்ணி பாடினானா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான லிரிக்ஸாக தான் இருக்கும். ஸோ நிறையா இது நிறையா மோஸ்ட்லி நிறையா மென்னுக்கு இந்த பாட்டு கேட்டாங்கன்னா ரிலேட் ஆகும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அதில் ஒரு போர்ஷன் கூட வரும், உறவில் உறவில் பிரிவு உண்மையா, பிரிவில் உறவு உண்மையா. ஸோ உறவில் வந்து பிரிவு இருக்கும், அது உண்மையா இல்லை வந்து பிரிவு டைமில் தான் நமக்கு எந்த உறவு நமக்கு கூட உண்மையாக இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ பிரிவில் கஷ்டத்தில் தான் நமக்கு வந்து எந்த உறவு நம்ம கூட உண்மையாக இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ உடைந்த மனதில் உடல் கேட்க யாரும் இல்லையா, இந்த லிரிக்ஸ் தான் என்ன ஆக்சுவலாக ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர்கள் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும், அவங்களோட வீக்னஸை சொல்லக்கூடாது, ஆம்பளை பசங்கனா வந்து அழுகக்கூடாது, ஆம்பளை பசங்கனா அவங்க கஷ்டத்தை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே வளர்த்துட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து நிறையா ஃபீல் ஆகும். இப்போது இங்கே தனியாக வந்து இருக்கும்போது தான் எனக்கு நிறையா கஷ்டங்கள்லாம் தெரியுது. ஆக்சுவலாக கொஞ்சம் வயசாக ஆக வந்து எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நமக்கு இருக்கும் அப்படின்றது எனக்கு ரியலைஸ் ஆகுது. ஆனால் வந்து நான் எனக்கு வந்து வளர எப்படி சொல்கிறது, இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு எங்கள் அம்மா இருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி புலம்புவேன், இல்லைனா என் ஃப்ரெண்டு யாட்டையாவது புலம்புவேன். ஆனால் எங்கள் அப்பா யார்ட்டையும் புலம்பி நான் பார்த்ததில்லை. ஆக்சுவலாக நம்ம ஃபேமிலியில் எல்லாருக்குமே இது ரிலேட் ஆகும். நம்ம அப்பா அம்மாலாம், அப்பா முக்கியமாக அப்பா அம்மா, அப்பா வந்து நம்மலாம் இப்போ அவங்களாம் நம்மளை படிக்க வச்சாங்க, ஓரளவுக்கு நல்லா படித்து ஓரளவுக்கு நல்லா
0: வளர்க்கிட்டாங்க.
2: ஆமாம். ஆனால் அவங்க வந்து அந்த டைமில் அவ்வளோவா படித்தாங்களா, மெனி ஃபியூ பேரண்ட்ஸ்க்கு மேபி அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கும், எங்கள் வீட்டில் அது இல்லை. ஸோ அவங்க வந்து குடும்பத்தையும் பார்க்கணும், நம்ம இவ்வளோ படித்து இவ்வளோ சம்பாதிக்கும் போது ஒன்றுமே இதுவே நம்மளால் சமாளிக்க முடியல. ஆனால் அவங்களாம் வந்து எப்படி தான் சமாளித்தாங்க அப்படின்னு,
0: கல்யாணம் பண்ணி குழந்தை பார்த்து அதுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாத்தையும் பார்த்து
2: அவங்க வெளியவும் சொல்ல மாட்டாங்க. நம்மளாம் இப்போ ஆக்சுவலாக நிறைய வந்து ஓப்பன் அப் பண்ணுற டைம் வந்துருச்சு, ஆனால் அவங்க வந்து இப்போ வரைக்குமே ஓப்பன் அப் பண்ண மாட்டாங்க, அவங்க கஷ்டத்தையும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த போர்ஷன் வந்து எனக்கு அது ரொம்ப ஹிட் ஆச்சு, இந்த பாட்டில் இந்த போர்ஷன். உடைந்த மனதின் உளறல் கேட்க யாரும் இல்லையா, அந்த மென்னோட வந்து லோன்லினஸ், அவன் வந்து சொன்னாலும் ஏன்னா வீட்டில் புரிஞ்சுக்கிற நிலமையில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபினான்ஷியலாக ஒரு இடத்துல இருக்கும்போது அவங்க வந்து அவங்கள்ட்ட என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, அவங்கள அந்த அப்பாட்டையோ இல்லை குடும்ப தலைவர்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, அவங்க சம்பாரித்து குடும்பத்தை கொண்டு வரணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. தவிர அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன விருப்பம் அப்படின்ட்டு அதை யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு மாதிரி தனிமையிலே இருப்பாங்க. நிறைய இதில் பார்த்திங்கன்னா பழம் வீட்டில் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் நல்லா இல்லாத பழம்லாம் யார் சாப்பிடுவோன்னு பார்த்தா நம்ம அப்பா அப்பா தான் சாப்பிடுவார். வாங்கினா காசு வீணாக போயிருமே, ஏன்டா இப்படி வீணாக்குறீங்கன்ட்டு நல்ல பழத்தெல்லாம் நம்மகிட்ட கொடுத்துட்டு நல்லா இல்லாத பழத்தை அவங்க தான் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, ஆனால் அவங்கள யாரும் நம்ம புரிஞ்சுக்கிறத இல்லை. ஸோ இந்த பாட்டு ஃபுல்லாக ஒரு ஆண்மகனின் கஷ்டங்கள் உடல் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த பாட்டு. ஸோ அதனால தான் இந்த பாட்டு இப்போ நிறையா பேருக்கு, நிறையா டேட்ஸ், நிறையா மென்ஸ்க்கு நான் இதை டெடிகேட் பண்ணுறேங்க, சமர்ப்பணம் செய்கிறேன்.
0: எஸ்
1: நைஸ் டெடிகேஷன், நைஸ் டீகோடிங் ஆஃப் the lyrics as well. நிறைய பாடல் வந்து நம்ம அந்த
0: ஒரு ஃப்ளோலயே கேட்டுட்டு போயிரோம்.
1: எக்ஸாக்ட்லி, அந்த காம்போசிஷன் மட்டும் நம்ம கேட்டு ஓகே இந்த சாங் நம்மள வந்து இப்படி ஃபீல் பண்ண வெச்சதுன்னு நம்ம யோசிப்போம்.
0: ஒரு மேலோட்டமா ஒரு இஸ் இட் a minor chord composition, is a major, the C major, like அதுலயே தெரிஞ்சிரும், சந்தோஷமான பாட்டா சோகமான பாட்டா,
2: சோக பாட்டு குத்து பாட்டு, காதல் பாட்டு காதல் பிரிவு பாட்டு அப்படின்னே வந்து ஜெனரலைஸ் பண்ணிடுறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு பாட்டுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு கதை இருக்குது. அந்த கதை, அந்த பாட்டு எழுதுறதே வந்து அந்த படத்தில் வர கதை, அந்த கதை காலத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லைனா அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான பாட்டாக தான் எழுதுறாங்க. ஸோ அது எப்போன்னா ஒரு பாடல் வந்து வெறும் பாட்டை கேட்கும் போது அதோடய வரிகளை கவனிக்கும் போது தான் இன்னொரு பரிமாணம் வந்து புரியும். ஸோ அதனால் அப்பையும் பழைய சீசன்லையும் சொன்னது தான் இப்பையும் சொல்கிறேன், பாடல் கேட்கும் போது கொஞ்சம் வரிகளையும் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு பரிமாணம் உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு புலப்படும்.
1: கண்டிப்பாக இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த ஒரு பாட்டில் பாடல் உங்களுக்கு நல்லா தாக்கியிருக்கு, வேறு ஏதாவது பாடல் லிரிக்ஸ் வச்சு ஏதாவது வாவ் வேற லெவல்
2: நிறைய இருந்தது.
1: ஆக்சுவலி நம்ம 29 பற்றியும் பேசிட்டு இருந்தோம், அதை பற்றி.
0: ஆமாம்,
2: 29 பூ பாடல்னு ஒன்று, அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த பூ பாடலில் வந்து அது வந்து ஒரு காதலன் வந்து தன்னோட காதலியை எப்படிலாம் எப்படி சொல்கிறது, அதுதான் வர்ணிக்கிறது, அந்த சின்ன சின்ன விஷயம், அந்த அதில் எப்படி சொல்கிறது, அந்த கற்பனை நயம்ன்றது வந்து அதில் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பாடல் எழுதியவர் வந்து அந்த படத்தோட இயக்குனர் தான் ரத்னகுமார். ஆக்சுவலாக அந்த மனுஷன் நல்ல ரைட்டர்.
0: அத பத்தி நாம பேச வேண்டாம், சில பல கருத்துகள் வெளியே வரப்படும்,
2: அது வேண்டாம்,
0: அது நமக்கு வேண்டாம்.
2: மலர்ந்து கொண்டு இருக்கிற ஷோக்கு வந்து முட்டுக்கட்டாரு
1: மனசு கொள்ளுங்கள்,
0: அறிவான பதில்.
2: அது மாதிரிதான் அந்த பாட்டும் ஆக்சுவலா நல்லா இருக்கும். எப்படி சொல்கிறதுனா அந்த லிரிக்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு அவனோட காதலி வந்து பூலாம் வந்து நார்மலாக இருக்கிற பூ வந்து அவங்க போகும்போது அவங்கள திரும்பி பார்க்குமா அவங்க போகிற சைடு, அதுக்கப்புறம் தன்னை வந்து தொட்டு பறித்த அவள் தலையில் சூடிக்க மாட்டாளான்னு எதிர்பார்க்குமா பூவு, அப்படி சூடிக்கிட்ட பூவை தவிர்த்து ஒன்று இல்லைனா ரெண்டு, இப்போ ரோஜா பூனா ஒரு ரோஜா பூ வைப்பாங்க, மீதி ரோஜா பூலாம் வந்து அதுக்கு மீதி ஃப்ளவர்ஸ்லாம் வந்து நம்மளை பறிக்கலையே சார், நம்மளால் இவளை தொடலையே அப்படின்னு கஷ்டப்படுவோம். அதுக்கப்புறம் வந்து ஏன் ஈவன் முள்ளுக்கு கூட ஆசை வருமா, நம்ம பூவாக இருந்திருக்க மாட்டோமா, முள்ளாக இருக்கனால தான் நம்ம அவள் தொடலை, நம்மளை பூவாக இருந்தால் நம்மளை தொட்டு பறிச்சிருப்பா அப்படின்னு ஆசை வரும் அப்படின்ற மாதிரியும் எழுதியிருப்பாப்புல. அதுக்கப்புறம் அந்த பூ வாடி போனக்கப்புறம் அவள் தலையில் இருந்ததுனால பூவோட ஆயில் முடியாமல் மோச்சம் அடைஞ்சு ஹெவனுக்கு போய் சேர்ந்துருமா. அது ஏன்னா அவர் தலையில இருந்ததுனால இந்த மாதிரிலாம் எழுதி வச்சிருப்பாப்புல. ஐயோ யார் சாமி நீ அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் படத்துல நிறைய வரிகளும் நல்லா இருந்துச்சு அவங்க அந்த மெட்டஃபர்ஸ்லாம். அந்த உதடு, அவளோட உதடு வந்து திருக்குறள் திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா லைக் மேல் உதடு நீளமா இருக்கும், அந்த ஹீரோயினுக்கு கீழே உதடு வந்து சின்னதா இருக்கும். ஸோ திருக்குறள் வந்து ஃபர்ஸ்ட் சாரி தப்பா சொல்லிட்டேன், மேல் உதடு சின்னதா இருக்கும், கீழே உதடு பெருசா இருக்கும். ஸோ திருக்குறள்ல வந்து மேல நாலு வரி இருக்கும், கீழே மூணு வரி இருக்கும். அது தலையில போட்டா மேல மூணு சின்னதா இருக்கும், கீழே நாலு பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்புல. அடுத்து அந்த ஃபர்ஸ்ட் சீனே நல்லா இருக்கும், நான் சாகும் போது மூணு மூணுக்க போற பேரை வந்து இவ எழுதிக்கிட்டு இருக்கா அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி நிறைய நிறைய நிறைய விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி படமும் ஆக்சுவலாக நல்லா இருக்கும். அது காதல்ன்றது வந்து வெறும் காதலா இல்லாம வெறும் எப்படி சொல்றது, ரியாலிட்டி என்ன அப்படின்றது தன்னைத்தானே உணர்ந்து, அதுதாங்க காதலில் மட்டும் இருக்கக்கூடாது, தன்னைத்தானே உணர்ந்து தனக்கான விஷயத்தையும் தேடணும் அப்படின்ற மாதிரியான கதைகளாகவும் இருக்கும். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க.
0: ஐ திங்க் அந்த படத்தில் வந்து காதல் வந்து வாழ்க்கையே இல்லை, காதல் வாழ்க்கையில் ஒரு பகுதி தான் அந்த அந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப மெதுவாக அருமையாக பொறுமையாக அது வந்து சொல்லி கொடுத்துச்சு. இட் வாஸ் நாட் லைக் அ டாக்குமெண்ட்ரி லைக் ஹியர்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ சென்டர் லவ் இன் யுவர் லைஃப். இட் வாஸ் லைக் அ இதுதான் காதல், அழகாக இருக்கும் பட் அது மட்டும் வாழ்க்கையில். It was a beautiful movie, yeah. Honestly.
1: Very refreshing, illaya. Yeah. Amongst the movies, especially in the last 10 years of Tamil cinema, paathina neriya padam vandu and the love vandichna and the lover
0: nam love love adiyano
1: adiyano or maadhiri naanga very ayirum mari abdi poi poi ipo getting a movie like this is very very refreshing for this day and age, especially where love can be different forms, relationships can be different forms,
0: friendship
1: potte idella they explain love like you said very gently,
0: yeah,
1: and they showed that it's just a part of life,
0: it's not
1: for people
0: the whole
1: and
0: life.
1: Kids who are in a position where like kaadil vanda na saadhichiruven aayu nu solla pogumbodhu they actually opened eyes for those people.
0: அதுலயும் ஒரு நல்ல scene இருக்கும். I think there's a conversation like kadaisila nee or aan naan or pen, that was I think an extremely important scene. It was a beautiful scene and it just captured the essence of like this chase that everyone is after when it comes to love. Like you think that once you get it it's like going to fix everything or like nammalku vande illada santoshta abdiye ellathiyum alli kuduthu kotta podun like nanappom, but at the end of the day it's just a part of life, it's beautiful adhu illen solla, but adhaiyum taandi vaalkaiyila nariya sandosham irukku, adhaiyum taandi periya periya things ellam vaalkaiyila pandradhukku irukku. I really appreciate that movie for that.
1: Kandipa.
0: Yeah.
1: Aparna, we haven't heard from you. Did you watch the movie 29?
3: I haven't watched the movie 29. Ana avanga sonna oru point enak innume resonate agudhu indha mari love is just a part of life அப்படின்னா. அண்ட் அது வந்து ஐ மீன் லவ் இப்போ ரொம்ப ஜென்ரலைஸ் பண்ணி இஃப் சம்திங் டசன்ட் ஒர்க் அவுட் நம்மளை ஃபஸ்ட்டு சொல்கிற இந்த இப்போ இருக்க கல்ச்சர் வந்து அதை விட்டுருணும் அவ்வளோதான் அப்படின்னு. பட் தென் ஐ ஃபீல் லைக் தர் அ லாட் ஆஃப் மூவிஸ் எஸ்பெஷலி தமிழ் மூவிஸ் அவுட் தேர் தட் டீச்சர்ஸ் அஸ் ஹவ் டு ஃபைட் ஃபார் லவ். லைக் இட்ஸ் ஆப்வியஸ்லி அதுக்காக ஃபுல் லைஃபை தொலைக்கக்கூடாது, பவுண்ட்ரிஸ் இருக்கணும். பட் இஃப் யூ லவ் சம்திங் ஸோ டியர்லி you should have both the guts to fight for it as well as walk away from it. So that's a very beautiful sentence.
1: Yeah, no, I love that perspective as well. Thank you so much guys, awesome perspectives.
0: அடுத்த பாடலுக்கு போயிடுவோமா?
1: கண்டிப்பாக.
0: ஓகே, நம்ம அடுத்த பாடல் இஸ் நெருப்புடா ஃப்ரம் கபாலி. அப்பர்ணாஸ் சாய்ஸ்.
1: ஐ வாஸ் கோயிங் டு சே தட் தட் வாஸ் சப்போஸ் டு பீ ஹர் இன்ட்ரோ சாங்.
0: தட் இஸ் ஹர்
1: இன்ட்ரோ சாங். திரும்பி நாங்க திரும்பி வந்துட்டு இன்ட்ரோ சாங் னு
0: சொல்றோம். இது தமிழ் இன் மெல்பர்ன் ஆன் சென் வித் நான் உங்கள் வர்ஷினி
1: மற்றும் திரவணி அண்ட்
2: தீனா. என்கிற தீனக்கா?
3: அப்பர்ணா.

0: வணக்கம், இது தமிழன் மெல்பர்ன் ஆன் சென் வித் நான் உங்கள் வர்ஷினி
1: மற்றும் திரவணி.
0: நீங்க கேட்ட பாடல் லிப்ஸ் வாட் வி வுட் கன்சிடர் அப்பர்ணாஸ் இன்ட்ரோ சாங் நெருப்புடா ஃப்ரம் கபாலி. ஸோ அப்பர்ணா, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா, லைக் வை வை திஸ் சாங்?
2: நான் சின்ன வயசுலேருந்து ஐம் வெரி அட்டாச் டு திஸ் டெம்பிள் கால் கபாலீஸ்வரர் டெம்பிள் தட்ஸ் இன் சென்னை,
3: மயிலாப்பூர்.
0: எஸ்,
2: மயிலாப்பூர் த்ரூ அண்ட் த்ரூ, மயிலாப்பூர் மாமி. ஸோ அந்த டெம்பிளில் வந்து அந்த டெய்ட்டி, அந்த சுவாமி எல்லாமே வந்து ஒரு இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இப்போ லைஃப்பில் நான் இங்கே இருக்கேன், இந்த ஸ்டேட் ஆஃப் இந்த ஸ்டேட்டில் இந்த ஸ்டேஜில் இருக்கேன். அண்ட் லிவிங் ஐம் சிட்டிங் ஆன் ஆன்சர்ட் ப்ரேயர்ஸ், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிம். அண்ட் அதனால் ஐ ஸ்டில் ரிமெம்பர் 2016 அந்த கபாலின்னு ஃபிலிம் ரஜினி சார் பண்ணும்போது, இட் வாஸ் எல்லாரும் அதை பத்தி மட்டும் போய் பேசிட்டு இருந்தோம். இட் வாஸ் சோ எக்ஸைட்டிங். அதுல இந்த பர்டிகுலர் சாங் அந்த நெருப்புடா நெருங்குடா வந்து வாஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான சாங். அண்ட் எனி டைம் எனவர் ஐ ஃபீல் தட் இஃப் ஐ ஃபீல் லோ இல்லைனா எனக்கு ரொம்ப எனர்ஜி வேணும், ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னா அந்த சாங் கேட்கும் போது ஐ ரியலி ஃபீல் அவரோட பவர். ஐ ஃபீல் தட். ஸோ தட்ஸ் அ வெரி டச்சி சாங்.
1: Wow. It's not a perspective that I've heard for this song, might I say.
0: Yes, yeah.
1: The song epo nama edathu podichu
0: appadi gymla appadi
1: gymla gym padida adina yasik pongoda nama inda paattu poduvom.
0: But this perspective I think I've talked about with like a spiritual perspective on music. We've covered that.
1: We have done that, but not this particular
0: song and in this particular way.
1: And the songs பத்தி நம்ம சொல்ல, நம்ம ஜெனரலா ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி பேசியிருக்கோம். But songs which I think this is one of the first.
0: I think Dinakar has also talked about before. I think Murugan paadal munadi
1: munadi avarkey
0: nyavam illaiya
1: producer ah enakku nyavam illaiya. So it's okay.
0: Na rasigai
1: rasigai neenga nyavam vechikano.
0: Yes,
3: ena nariya paattu irukke
1: kekkala onnu rendu nu solla mudiyum.
0: That's true.
1: No, that's a really nice perspective. Actually, I have not thought about that. Enakku I don't think there's any song where I particularly feel that spirituality coming through. And I like how it's
3: எனக்கு இருக்கு ஒரு பாட்டு
0: எனக்கும் இருக்கு
1: எனக்கு
3: அது முருகர் பாட்டு தான். ஆக்சுவலாக அந்த பாட்டு நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. இந்த பாட்டு ரொம்ப காமா மைல்டா நல்லா இருக்கும். உந்தன் முகம்ன்ட்டு ஒரு பாட்டு இருக்கும்,
0: கேள்விப்பட்டதில்லையே.
3: உன்னிகிருஷ்ணனும் உன்னிகிருஷ்ணன் பாடியிருப்பாப்ல, எனக்கு ஃபீமேல் வாய்ஸ் நாவல் பேர் நாவல் உந்தன் முகம்கான உந்தன் முகம்கான ஓடி வந்தேன் அப்படின்னு இருக்கும். சிஎஸ்கேன்னு ஒரு படத்துல இருக்கும். அது எனக்கு தெரியல, அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஒரு மாதிரி அது கேட்ட ஒரு மாதிரி காமா இருக்கும் அது. இன்னொன்று வந்து ஜனனி ஜனனி இளையராஜா வாய்ஸ்ல. அதுக்கப்புறம் ஹோம் சி ஓஹம் நான் கடவுள் படம் அது நல்லா இருக்கும்.
1: ஐ திங்க் இதுல நம்மளோட கிளாசிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி சாங்ஸ்
2: எனக்கு மயிலாப்பூர் விட்டுட்டு இங்க வரவே பிடிக்கல. And then we went to the கருப்பு மூவி and it was
0: நான் தான் கூட்டிட்டு போனேன். She felt a lot better after that.
1: True, that is true.
2: வந்துருச்சு.
1: பட் வில் கோ டு தட் மூவி எ பிட் பிகாஸ் வி ஆர் டாக்கிங் அபௌட் தி மூவி.
3: இன்னும் கொஞ்சம் சில பாடல்கள் எல்லாம் வந்து நாஸ்டாலஜிக்கா இருக்கும். சாமி பாட்டெல்லாம் கேட்டா நான் சொல்ல
0: நீங்க எல்லாம் நீங்க அது
3: இல்ல இல்ல நீங்க இப்ப எல்லாம் ஆமா ஆமான்னு சொல்லீங்க பாருங்க. கந்த சஷ்டி கவசம்
2: யோ தூரி போ
3: எங்கள் வீட்டில் சாயங்காலம் 6 மணி ஆயிட்டா கந்தசஷ்டி கவசம் போட்டு காலையில் காலையில் 6 மணி சாயங்காலம் 6 மணி
2: அதுதான்
3: போட்டுட்டு விளக்கேற்ற ஆரம்பிச்சிருவாங்க. இது இன்னொன்று வந்து இது வந்து மதுரை சைடில் இருக்கவங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். அழகர் ஆற்றுல இறங்கும் போது ஒரு பாட்டு வரும், தேவா பாடியிருப்பாரு, சாமி வருது சாமி வருது சாமி வருது பாட்டு வரும்.
0: எஸ்
3: அது மதுரை சைடில் சவுத் சைடில் இருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப லேட் ஆகும். ஸ்டார்டிங்கே குளம் ஊதிட்டோம் அப்படின்னு வரும்.
0: அதுவும் வந்து இன்னும் கொஞ்சம் டவுன் சவுத் போனோம்னா அங்கே
3: இடி முள்ளங்கிடி கருப்ப சாமி தங்க கலச முள்ளங்கிடி பாட்டு வரும். அதுவும்
1: அந்த படத்துல ஏதாவது வந்தாச்சுதா அப்பதான்
0: இல்லை வந்து ஊர் திருவிழா.
3: அப்புறம் வந்து இன்னொன்னு இப்போ இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் ஃபேமஸா இருக்கும் ஆடி மாசம்ல,
2: ஆடி மாசம்
3: அத்தாவும் கோயிலே இதெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவலோட நம்மளோட வாழ்வியல்ல வந்து ஒன்றிணைந்த பாடல்களா ஆயிருச்சு.
0: எஸ் கரெக்ட்.
1: எங்களுக்கு கந்த சஷ்டி கவசம் எஸ்பெஷலி ஃபார் மீ ஏதாவது தூக்க வரலனா ஏதாவது பயப்படுறேன்னா
0: எஸ் எனக்கும் அப்பதான் இந்த பாட்டு. எங்க அம்மா வந்து உனக்கு பயமா இருந்துச்சுன்னா இந்த பாட்டை கேளு அப்படிதான் வந்து சொல்லி கொடுத்தாங்க.
1: எங்க அம்மா இப்ப வரைக்கும் ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னா இந்த பாட்டு கேளு. ஹாய் ஹாய் மதர் யூ நோ வாட் யூ டூ பட் எப்பவாதாலும் எங்க அம்மா இந்த பாட்டு கேளு ஒண்ணும் ஆகாது எல்லாரும் வந்து கவுண்ட் 1 to 0 இல்லாட்டி 100 to 0 அப்படிலாம் சொல்லலாம்.
3: எங்க அம்மா தூக்க வரலன்னா கந்த சஷ்டி போட்டு
1: பெஸ்ட். இப்ப வரைக்கும் லைக் இட் கெட்ஸ் டு லைக் ஹாஃப் வே த்ரூ தி சாங் அண்ட் ஐ அம் நாட்
0: அலோன். டிஎம் சவுந்தரராஜன்
3: ஆமா அவர்தான் முருகர் சாங் தான் அவர்தான்.
2: ஆனா இப்ப வந்து சாயபங்க ரிலீஸ் பண்ணிருக்கிற முருகர் சாங்
0: தான்
3: அடிச்சாலும் அடிப்பீங்க எனக்கு அதை பாக்க. நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஒரு பாட்டு போட்டாங்க, அவர் உதயநிதி வருகிறார் உதயநிதி வருகிறார் ஒரு பாட்டு இருக்கும், வேணா சர்ச் பண்ணி பாருங்க. அது மாதிரியே தான் எனக்கு இருந்துச்சு. இல்லங்க நான் பாட்டு சொல்றேன் பாட்டு சிம்லரா அதே மாதிரி வந்து
2: இது குவாலிஃபை ஆகுமா ஸ்பிரிச்சுவல் சாங் க
0: ஐ மீன் ஸ்பிரிச்சுவலா ஃபார் பேடினஸ் மேபி
1: தட்ஸ் ஸ்பிரிச்சுவல்.
0: எஸ்
3: நான் ஃபாலோ பண்ணி எப்படி கண்டுபிடிச்சீங்க?
1: யோ யோ நோ தேர் சோ many ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ் பட் நான் ஸ்பெசிஃபிக்கா நான் எதுக்கு அது கேட்டேனா கபாலிடா again going back to கபாலிடா because அவங்க எப்படி ஸ்பிரிச்சுவல்னு சொல்றாங்களோ இட்ஸ் வெரி யூனிக்.
3: ஆமா
1: நம்ம பேசலாம் இது டிஃபால்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி சாங்.
3: இந்த பாடல வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியோட கனெக்ட் பண்ணி யாரும் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு
1: தோணுது. எனக்கு அது தோணுதுங்க. அப்பனா வெல்கம் டு தி கேங் ஆஃப் யூனிக்னஸ்.
0: எஸ்
1: வெல்கம்.
3: ஆல்சோ இந்த படம்
0: வரையில ஆல்சோ நோன் அஸ் விசித்திர பிறவிகள்.
1: ஆஃப் கோர்ஸ். When we come up with the gang name,
2: yes, we'll that's got to be the
0: விசித்திர பிறவிகள்.
3: இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம்
1: இந்த படங்க இருங்க இருங்க
0: கபாலிலாம்
3: இப்போ
1: சாரி சாரி
3: ஓகே கபாலில ஆக்சுவலாக வந்து கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் ப்ரொமோஷன் அந்த டைமில் பண்ணது வந்து இந்த படம் தான். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஏர்பிளேன் ஃபுல்லாக வந்து நம்ம தலைவரோட போஸ்ட் போட்டு
2: ஐ ஆக்சுவலி சா திஸ். நான் வந்து ஐ ஹேட் கான் டு புனே அண்ட் தென் ஐ ஹேட் டு லீவ் புனே, ஐ ஹேட் டு கட் த ட்ரிப் ஷார்ட் and then it was a depressing end to the trip. Adukaprama na vandu vella like indigo la erra indigo flight la eritta na thirumi paakumbodhu spice jet la vandu kabali appdin photo rajini oda idu irundhathu
3: adhu na
1: it was meant to be right neenga trip cut off pandrittu you see the flight
2: yeah. And kabali movie got released in 2016, this was in 2023.
3: Oh,
1: oh
3: yeah.
1: Wow,
2: so
1: still in the trend
2: ah? Yeah, so idhu da.
1: Oh wow,
0: for our listeners she's actually showing us a picture that we can see. But yeah, and the padam actually also did really great things for the Malaysian community because on the story vandu Malaysian Tamil gangsters oda valkai
1: and actually real gangsters who involved in that. Yeah,
0: Malaysia bole
3: gangsters indradoda anga Malaysia la irukkuriya namma tamilargal avangala valviyal eppadi irukku adha vandu enala la avanga eppadi la kashtapadu avranga hotels they are facing abindra mariyana vishayangal la eduthadanal மலேசியாவில் அந்த படம் சரியான ஹிட்டு.
0: எஸ்
3: அது நம்ம ஊரில் இருக்கிற ஆடியன்ஸ்க்கு வந்து அது கனெக்ட் ஆகாதனால தான் நம்ம ஊரில் அது கொஞ்சம் டவுன் ஆகிட்டோம்.
0: Yeah, but Malaysia la I remember
3: Malaysia,
0: like
3: it's a blockbuster.
0: it was
1: Tirula mari kondari.
0: Oh yes, yeah, Paal Abhishekam cut out namma oorla pandrathu pannadhu
1: 100 days ku maleye poi irukum
0: I'm pretty sure. Yeah, yeah.
2: But I think I'm not too sure about the statistics, but எனக்கு தெரிஞ்ச கபாலி மூவி when it released நல்லா well received ஆ தான் இருந்தது.
0: Yeah.
1: But maybe it didn't stick to the
2: projected
1: projected demographic audience,
0: because Malaysian Tamil experience வாழ்க்கை experiences are they're not too different but they're very distinct.
1: Yeah.
0: Because the journey of Tamil people to Malaysia அது வந்து ஒண்ணு அங்க வந்து like assimilate ஆகி வளர்றது அப்புறம் integrate ஆகிறது that's a completely different experience than like standard Indian Tamils or like people growing up in a completely Tamil community and a community and an environment like that. But yeah, அதனால தான் maybe it wasn't as big of a hit because it not everyone can relate to that.
1: Yeah,
0: but
1: true.
0: எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துச்சு.
1: And that's all
0: yes, that's all that matters.
1: For sure, for sure. We'll get on to some next song.
0: Yes, Adutha Padal is Velli Chudare from Irandu Vanam. It's a movie that's coming out soon with Vishnu Vishal and I'm pretty sure Mamita Baiju.
1: Oh,
0: yes.
1: What a interesting
0: interesting combo. Adukaprama, we have an independent song, Parkathonada, sung by Vidusan Kaneeswaran and Dharani Santhabhavan. Composition and lyrics by the same. Idu Tamil in Melbourne on Sin with Nanungal Varshini.
1: Matram Thirani.
0: And...
3: தீனான்கிற தினக்கர்

0: ஏரியை காப்பாத்திட்டா விவசாயம் பண்ணிருவியா நீ?
1: முதல்ல முடிஞ்சா உன்னை காப்பாத்திக்கட இந்த ஏரி கிட்ட இருந்து. நாளைக்கு இந்த ஏரிக்கு உயிர் வந்ததும் உன் காலேஜ் தேடிதான் வரும்.
0: ஏய் ஏய்!

0: மாதிரி உன் பையன் திரும்பி வந்துட்டான். உனக்காக ஏரியை காப்பாத்துற வேலையும் பண்ணிட்டு இருக்கான். அவங்கிட்ட கொஞ்சம் பேசலாம் இல்லம்மா?
1: அவ எனக்காக பண்ணல, ஊருக்காகவும் பண்ணல, அந்த பொண்ணுக்காக பண்றான்.
2: வில்லம்பு விழிக்காரி.

0: விஜயலட்சுமி.
1: ஜெகதி ஜெகதி
2: அவன் லவ் பண்ண பொண்ணு பேரு விஜயலட்சுமி தான். நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க. இப்பதான் ஏதோ தெளிவா சந்தோஷமா இருக்கான். இவன் மீண்டு வந்தா போதும்.
3: கண்ணீரே கடலாச்சு பாரு உள்ள ஓ மேல படி.
4: ஏய் சத்யா,
3: நாயம் இல்ல கை தொட்டு
4: கரையே. நீ போயிடு சத்யா.
2: ஏய் சத்யா,
3: யாரன்னு கேட்டா?
2: ஏய் சத்யா
3: சொல்ல.